பாயா அகேர ஜொரோச்சு அகோடே உனக்கு பரக்கி அத்குல சிசித்து கொண்டான தயாரி வாடா நிகுலரி பனே லபகா பொங்கை ஏரியாசோ குலாமி தெனியோ பாயா